0: சத்கீர்த்தி படையிரம்மா பதிவிரத்தையரஹாதிலி நடைது சத்கத்திய காணிரம்மா பதிவிரத்தையரஹாதிலி நடைது சத்கத்திய காணிரம்மா குணவந்தியாகி வாழி.
1: ಈಗ ಕೇಳಿ ಜಯತು ಜಯ ವಿಠಲ.